முக்லிங்கீத், சாயித்ய லாய்ட் ரேகோ, சங்கீத் வினில் வேகஸ், கைலல் ஏசாவனசாத், இடன் டேசா வினாய் லோவேஸ் அனி பிரஜோத் டேசா, கீத் ஹெலோ பியூட்டி.

0: அண்ணா என் கொஞ்சிச்சா இரகு
1: எங்கதால புடிச்சு சேர்க்கறேன்
0: தானே
1: தாதான சேர்க்கறேன் இ கிருஷில புடிச்சு தால புடிச்சு இதுல
0: இரகு தாதாண்டி வெங்க பண்ணா
1: எஞ்சி நான் அந்த பண்புன மாற வாவா நம்மளது கிருஷி மந்தனால புலேதால தோச்சி பூரெட்ல நஷ்டனு தூது தூது சாக்கான் லாப தூ அரகே திக்குச்சி
0: சுறுசுறுக்கு கிருஷிட்டு ஈர்ல கனி என்னலானே பரா
1: இவர மணிப்பந்தை குள்ளுவானா நினான் தூ நான் கஞ்சதால தோச்சிங்க பூரெட்ல புலேட்டு
0: ஏ இத்த உண்டு ஈர் ஈர்ன ஜாகத மண்ணுன்னு பரீட்சை மல்தாரா
1: இவர மணிப்பந்த குள்ளு மண்ணு நேர்ல பரீட்சை
0: அந்த வெங்கப்பண்ண நம்ம ஜாகத கெல திக்குத மண்ணு பரீட்சைக்கு கொரடு அகில் ஐனு தூது நமக்கு சரியாயின பரிகார பண்பேரு
1: சேகரா
2: ஒரு